ஞானம் சாற்று காண்டம் சிறை ஹரம் மந்தர சாஹிப் ஜீவிக்க தன்ன தன்ன சத்குரு